தொள்ளாயிரத்தி 2000 யாங்கி பீட்டில்ஸ் 2020 ஷியோர் டு ஃபால் இன் லவ் வித் யூ டப்பா சுக்கு யோனி ப்ரோக்ராம் கிருவாய் பரங்கம் இ இப்போ விஞ்ஞாஸ்டன் ஹெனி பார்த்தேன் இ யாக் ப்ரோக்ராம் கிருவாய் நெ ஃபிலிம் ஹிந்தி உஷ்டாங் டி இருவாய் சோரி கி யாரே நாக ஃபிலிம் டபாங் பொன்போன் இடி இருவாய் அன்னைக்கு த்ரீ இடியட்ஸ் ஆல் இஸ் வெல்